நடத்தும் கார்பேட்டை மே கார்ஜுலம் பாம்லக்கு ஆகாஷ்வாணி குவஹாத்தி மகாபாகு பேன் பினி கார்பி அஜாய் மேகலாம் பேன் அதுன்து கச்சிங்கி செத்தான் பண்ணலாம் ஜர் அர்ஜு பண்ணிக் சினாம் லபாங்சம் டேங்க் பண் பின் நடத்தும் பான் கப்பர் பண் ஜி லபாங்கே இங்லோங் அசாங் பிமார் லபன் கே சொக்காமரன் Labang solong kecing ki cetan penjat tu melabang ke purnima pancupi mili sengarpi lapen ke alam tekan thur ponabang prodip rompar. Tengte arjik senang alang itu kecing ki cetan alam jir.